கிட்டதும் கிட்டதும் கிட்டதும் தக்க தக்கிட்ட தின தக்கிட்ட.